ஹாய் பும்முக்கு பிம் பும்முக்கு பிம் பும்முக்கு பிம் பும்முக்கு தெரி கட்டரி மெல்லாகா சோர் முசாபிர் ஜாகதனா தூ ஜாகதனா தெரி கட்டரி மெல்லாகா சோர் முசாபிர் ஜாகதனா தூ ஜாகதனா